பண்டுக்குள்ளே பண்டே பாலக்கோ நான் பண்டே பார எக்கோ சச்சா சோல் முக்தசலாயே பாக்கார்த்திச்சார் நான் குத்தே முக்குஜுலே சச்சே தர்பார் போல்